0: ஏய் அம்மா, ஏய் அம்மா,
1: யார் ரோ பிரமண்ணா? ஏய் ஏன்
0: திண்டியது? ஏய் அம்மா, ஈ வருஷ மந்தி மழையாத்து பெளி பரலில்ல, அது இது ஏனேனோ அந்திதரல்ல பே.
1: ஹவுதப்பா.
0: ஏய் அம்மா, ஈ வருஷ நம்ம ஹொல நூறு சீல ஆத்ம நூறு சீல. ஏ சாத்து நோடப்பா அந்த. ஏய் அம்மா, இதெல்லாம் நம்மளுதே அதிருஷ்ட.
1: அதே நம்ம அதிருஷ்ட அதே கண்டனேனு
0: அப்பட அந்திதவ்வா.
1: ஏனந்திதுவா?
0: அவளு நம்மவளு இதே வருஷம்